ஓப்பாய் ஜீப்பாய் ஹூபாபா லூப்பாய் ரேகி சிங்க பீபி சிங்க இங்க மிங்க டிக்க தும் எங்க பிறகு ஹரக்கிடி ஹும்பட்டு பண்ணு பாக்கு ஐ சொக்கு மாக்கு ஜிங்கி லாக்கே ஐ சொக்கு மாக்கு ஜிங்கி லாக்கே அரே

பாய் ஜிப் பாய் ஹுபா ஹுபா லுக் பாய் ரிகி டிக்கா பிபி டிக்கா இங்க மிங்க டிக்கா தும் இங்க பிகி ஹரக்கிடி ஹும்பா டுபா லுபா கும் ஐ சோக்கு மாக்கு ஜிங்கி லாக்கே ஐ சோக்கு மாக்கு ஜிங்கி லாக்கே அரரே